0: This is Radio Marches.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திருக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கையர் ஒலி எனும் நிகழ்ச்சி. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆடி மாதம் சிறப்புகள், ஆரோக்கியம், அழகு குறிப்புகள், சுவையான பிரசாதம் மற்றும் ஒரு சாதனை பெண்ணின் வரலாற்றுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அன்பார்ந்த நேயர்களே, ஆன்மீக சக்தி நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் அன்னை பராசக்தியை மனதார நினைத்துக் கொள்வோம். ஆடி மாதம் என்றாலே நம் அன்னை பராசக்தியின் அருள்தான். இப்போது நம் உள்ளத்தை உருகச் செய்யும் ஒரு அழகான அம்மன் பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக சாதனை படைத்த பெண்மணி ஒன்றை பார்ப்போம். நமது தமிழகத்தின் பெருமை மிகு சாதனை பெண்மணியான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் தமிழ் பெண் மற்றும் இரண்டு குழந்தைகளின் தாயுமான தமிழ் முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்களின் அசாத்தியமான தன்னம்பிக்கையையும் ஏழு உலக உச்சிகளை தொட்ட சாதனையை போற்றுவோம்.

பெண்களால் எதுவும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கை அருள் எனும் நிகழ்ச்சி. அடுத்த பாடலை கேட்போம். நீ கட்டும் சேலையா?

பருவ காலத்துக்கேற்ற எளிய ஆரோக்கிய குறிப்புகள் காணலாம். ரத்தத்தை சுத்தரிக்க பாகற்காய் மற்றும் மஞ்சள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடல் நீர் சத்துக்கு மோர் அல்லது இளநீர் பருகுங்கள். சளி தொல்லையில் இருந்து காக்க சுக்கு மல்லி நீர் அருந்துங்கள். குளிர்காலம் என்பதால் நிறைய பேருக்கு சளி தடுமல் காய்ச்சல் ஏற்படுகிறது. மேலும் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நடைபயிற்சி செய்வது மனதுக்கும் அமைதியையும் புத்துணர்வையும் தரும். அடுத்த பாடலை கேட்போம்.

நேயர்களே, இப்போது எளிய பிரசாதம் செய்யும் முறையை பார்ப்போம். அம்மனுக்கு உகந்த மணமணக்கும் சர்க்கரை பொங்கல். செய்முறை: பச்சரிசியை பாசி பருப்பையும் குழிய வேக வைத்துக் கொள்ளவும். வெள்ளப்பாகை சேர்த்து வறுத்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் மற்றும் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து இறக்கினால் தெய்வீகமான சர்க்கரை பொங்கல் தயார். ஆடி மாதம் என்பதால் நீங்கள் வீட்டில் தயாரித்து அம்மனுக்கு படைக்கலாம். பள்ளி விடுமுறை என்பதால் கூட குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். இனி அடுத்த பாடலை கேட்போம்.

உறவு குறிப்பு. நேயர்களின் பயன்பாட்டிற்காக முடி வளர்ச்சியை தூண்டும் அருமையான குறிப்பு இதோ. தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு கருஞ்சீரகம் மற்றும் வெந்தயம் சேர்த்து காய்ச்சி தலையில் தடவி மசாஜ் செய்து கொண்டுங்கள். இப்படி செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று வேகமாக வளரத் தொடங்கும். உங்களுக்கு வேறு அழகு குறிப்பு தெரிந்தால் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முடி ஒரு பெண்ணின் அழகு. முடியை பற்றி சங்க காலத்து கவிதைகளில் பல கவிதைகள் பல பாடல்களும் உள்ளன. அடுத்த பாடலை

வானொலி நேயர்களே, மங்கையரொலி என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஷோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.
5: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
7: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் அம்மனை பற்றிய செய்திகளும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக பிள்ளையார் துணையோடு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

வருடைய அன்பர்களே, ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு அபிடேகம் என்பன நடைபெற்று வருகின்றன அல்லவா? இதோ அம்மா அம்மா ஓம் சக்தி என்ற பாடலை கேட்போமாக.

வானொலி அன்பர்களே, அம்மன் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தரட்டும், ஜயமென்றும் தருவாயம்மா.

அன்பாருடைய அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் ஹங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றி நந்தநந்தனா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.